0: பாத்துமா டி பாத்தே
1: பெண்ணாய் பெற்ற புள்ளே தங்கத்தின் பணி
0: பாத்தே
1: கண்ணாடி சில்லு வெள்ளே கண்ணு குத்தலே கண்ணீரின் வெண்மை உள்ளோர் உள்ள குத்திரி

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா.
1: சின்னபாய் ஆ சிண்டு ஓட்டுறதுக்கும்

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா. Bob Clearmountain mixed with the attitude, funky drums from hell. Side up at the

0: அந்த போலீஸ்ல என்ன பெரிய வரையிருந்த
1: நீ அன்னிக்க பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கே செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்ல எனக்கு பிடிச்சது.